ஆடா பில்லா அக்கி புல்லா ராஜை ராஜை ரெண்டு கல்லா புக்கே கிள்ளி சுடும்பல்லா சிக்குள்ள முக்கேஸ்தே சொம்மசில்லா.